0: வானொலி மர்களே, உங்கள் அனைவருக்கும் எவது உளம் கணிந்த வணக்கம். இது மொரிஷஸ் வானொலி. 819 கிலோஸ் மத்திலிகளில் புரட்டாசி மாத கோவிந்தன் விரதத்தினையொட்டி அதிகாலிதோறும் 5:35 மணி முதல் 5:50 மணி வரை ரங்கநாதன் ஆராதனை எனும் சிறப்பு நிகழ்ச்சி ஒலிபரப்பாகின்றது. நிகழ்ச்சியின் உரை, வழிபாடு, பக்தி பாடல் ஆகியவெல்லாம் இடம்பெற உள்ளன. சரி, நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் உரை கேட்பீர்கள். உரை ஆற்றுபவர் ஐயா கோவிலன் ஆறுமுகம் அவர்கள்.
1: கோவிந்த நாம சங்கீர்த்தனம், கோவிந்தா கோவிந்தா. மெய் அன்பர்களுக்கு வணக்கம். கோவிந்த பெருமானுக்கு கடைபிடிக்கின்ற இந்த புரத்தாசி மாத விரதத்தில் அந்த கடவுளை பற்றி சிந்தனை இருப்பது நல்லது. இந்த வகையில் இப்பெருமானை பற்றி ஆழ்வார்கள் பாசுரங்கள் மூலம் சில செய்திகளை தெரிந்து கொள்வோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு கோவிந்த பெருமானது பெயரை வைக்க வேண்டும் என்று பெரியாழ்வாய் பாடுகிறார். குளமுடை கோவிந்தா கோவிந்தா என்று அழைக்கத்தால் நலமுடை நாராணன் தன் அன்னை நரகம் போகான். வானுடை மாதவா கோவிந்தா என்று அழைக்கத்தால் நானுடை நாரணன் தன் அன்னை நரகம் போகான். நல்ல பண்புள்ள பெயர் கோவிந்தன். இந்த பெயரை தாம் பெற்ற பிள்ளைகளுக்கு வைத்தால் பிள்ளையை பெற்ற தாய் நரகமாகிய பாதாளத்திற்கு போக மாட்டாள் என்பது பொருள். ஆந்தா என்னும் பெண் ஆழ்வார் ஒரு பாசுரத்தில் சொல்லுகிறார், உன்னுடைய திருவதியை வணங்காத பகைவர்களை வெற்றி கொள்கிற கோவிந்தனே, உன்னை வாய் நிறைய பாடி எங்கள் விருப்பத்தை பெற்று விரதம் இருந்து அதை முடிகிற போது எங்களுக்கு கிடைக்கிற பரிசுகள் பல. அவை எங்கள்கள் நாட்டிலே வாகின்றவர்கள் புகழ்ந்து பேசுகிற மாதிரி கையில் இதுவருக்கு சூடகங்கள் கிடைக்கும், தோல் வகைகள் கிடைக்கும், காதில் இதுவதற்கு தோடுகள் கிடைக்கும், கர்ணப்பூவும் கிடைக்கும், காலில் போட்டு கொள்வதற்கு பாதகம் கிடைக்கும். இன்னும் இவை போன்ற பல நகைகளை நீயும் நப்பி அலையும் சேர்ந்து எங்களுக்கு அணிவிப்பார்கள். அப்புறம் பட்டு ஆடைகள் உடுத்துவோம். பிறகு பால் சோற்றில் நிறைய நெய்யை ஊற்றி எங்களுக்கு வந்த துன்பம் எல்லாம் தீர்ந்து போகும்படி சாப்பிடுவோம். இந்த மாதிரி நீயும் நாங்களும் கூடியிருந்து மகிழ வேண்டும். நம்மாவா நமது பாசுரம் ஒன்றில் பாடுகிறார், பரஞ்சோதி நீ பரமாய் நின் இகழ்ந்து பின் மற்றோர் பரஞ்சோதி இன்மையின் படியோவி நிகழ்கின்ற பரஞ்சோதி நின்னுள்ளே பாதலர்கும் படித்த எம் பரஞ்சோதி கோவிந்தா பண்புரைக்க மாட்டேனே. இந்த பாசுரத்தின் பொருளாவது, நீயே எல்லாம் வல்ல கடவுளை இருப்பதால் நீயே பரஞ்சோதி இருக்கின்றாய். உன்னை தவிர வேறு ஒரு பரஞ்சோதி இல்லை. உன்னிடமிருந்த உலகங்கள் எல்லாம் தோன்றின. ஆகவே எங்களுக்கு பரஞ்சோதியாய் இருக்கின்ற கோவிந்த பெருமானே, நாம் எப்படித்தான் உன்னுடைய பண்புகளை எடுத்து சொல்லுவேன். இன்னொரு பாசுரத்தில் இலே கோவிந்தனே, நாங்கள் உன்னை பறிந்து தனிமையிலே வாழுகிறோம். அத்தகைய பிரிவு துயரம் உனக்கு இல்லை. உன் பசுக்களையே விரும்பி அவைகளை மேய்ப்பதற்கு எங்களை விற்று நீ போய் விட்டாயே. நன்றாக பயத்த பயத்தின் இனிமையான சாறு பாவியான என்னுள்ளே போய் அழுத்தியது. உன்னுடைய இனிய மொழிகளை நினைக்க என் உயிரானது துடிக்கிறதே. இந்த பாசுரத்திலே பசுக்கள் என்ற சொல் விளக்கினத்தை குறிக்காடு உயிர்களை

0: குறிக்கும். இந்த உயிர் கோவிந்தனை தேடி போகிறதா? அந்த உயிரையை கோவிந்தன் ஆட்கொண்டு அருளுவான். பழுத்த பயத்தின் சாராக இருப்பவன் கோவிந்தன். பயச்சாற்றை குடித்தவர்க்குத்தான் அதன் இனிய சுவை தெரியும். கோவிந்தனை பெருமாகளை பாடுகிறவர்களுக்கு தான் அப்பெருமானின் பேரின்பம் கிடைக்கும் என்பது இப்பாசுரத்தின் உள்ளதாகிய விளக்கமாகும். ஆழ்வார்கள் பாடியருள் செய்த இப்படிப்பட்ட பாசுரங்களை பாதி துடிக்கும் போது நமது மனம் உருகி கண்ணீர் தடும்பி உடம்பு தளர்ந்து அப்பெருமானை அடைக்கலமாக கொண்டு விடுகிறோம். அப்பொழுது நம்மிதம் உள்ள அறகங்காரம் அழுகிறது. அழுக்கு பண்புகள் எல்லாம் கழுவ பெறுகின்றன. நாம் துன்மையாகிறோம். அதுவே கோவிந்த பெருமானி விரதத்தின் தத்துவம் என்று சொல்லி என் உரையை நிறைவு பெறுகின்றன. கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா.
1: உரையை கேட்டீர்கள். உரையாற்றியவர் ஐயா கோவிலன் ஆறுமுகம் அவர்கள்.

மேலாம் பதத்தையும் நாலாம் பதத்தையும் விளங்க கொடுக்கு நாமும் நாதந்த பேரொழியதாகவி விளங்கிடு நமோ நமோ வென்ற நாமம் நாராயணஹரி கோவிந்தவென்ற தினம் நாடிவரு திருநாமமே.

புரட்டாசி மாத கோவிந்தன் விரதத்தினையொட்டி நாம் அளித்து வந்த இன்றைய கோவிந்தன் துணை இனம் சேர்ப்பு நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெற உள்ளது. இது மொரிஷஸ் வானொலி. மேலும் சந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் என் உளமார்ந்த வணக்கம்.

பெருமாள் அடியார்களே, உங்கள் அனைவருக்கும் என் உளம் நிறைந்த செவ்வாய்க்கிழமை தித்திக்கும் காலை வணக்கம். காலை 7 மணி ஆகிவிட்டது. 94 95.6 98.2 ஆகிய பண்பலை வரிசைகளிலும் ஆர்எம் ஃப்ரீ வானொலியில் புரட்டாசி கோவிந்தன் விரதத்தையொட்டி திருமால் திருவருள் என்னும் சிறப்பு நிகழ்ச்சியை கேட்பீர்கள். செவ்வாய்க்கிழமை இன்றைக்கு செப்டம்பர் 29 நம் மாதத்தின் புரட்டாசி மாதத்தின் 12 சிறப்பு நிகழ்ச்சியில் திருமாலை போற்றும், கண்ணனை போற்றும், பக்தி பொங்கும் பாடல்களை மற்றும் உரை ஆகியவையெல்லாம் இடம்பெற உள்ளன.

புரட்டாசி மாதத்தில் காட்டல் கடவுளான பெருமாளை வணங்குவது சிறப்பு சௌபாகியங்களும் கிடைக்கும், துன்பங்கள் விளங்கும். ஆடாது அசங்காது வாவா கண்ணா. அமுத இசைவாணி சுத ரகுநாதன் அவர்கள் குரலில் வரும் அருமையான ஒரு பாடல் இது. இதோ கேளுங்கள்.

பெரும் மகிழ்ச்சியுடனும் அன்புடனும் வழங்கி கொண்டிருக்கின்றோம். கண்ணபிரான் என்றாலே எளிமைதான் நினைவுக்கு வரும்.

போர்க்களத்தின் நடுவே நின்று கண்ணன் சொன்னது ஒன்றைத்தான், கடமையே செய், பலனை எதிர் பாராதே. வாழ்க்கையின் இன்ப துன்பங்கள், வெற்றி தோல்விகள் அனைத்தையும் அவனது திருவடிகளில் முழுமையாக சரணாகதி செய்துவித்து நம் கடமைகளை நேர்மையாக செய்தாலே போதும், காக்கும் கடவுள் நம்மை எப்போ

0: எப்போதும் நல்வழியில் நடத்துவான். திருமால் திருவருளினும் சிறப்பு நிகழ்ச்சி உங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியுடனும் அன்புடனும் வழங்கி கொண்டிருக்கின்றோம். புரட்டாசி கோவிந்தன் விரதத்தை ஒட்டி எமது ஆர்எம்ஃப்ரீ வானொலியில் சிறப்பு நிகழ்ச்சி வரிசையில் வழக்கப்படியாக வருவது ஓர் உரை. உரை ஆற்றுவார் திருத்தொண்டர் கோவிலன் ஆறுமுகம் அவர்கள்.
1: கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. மெய் அன்பர்களுக்கு வணக்கம். கோவிந்த பெருமானுக்கு கடைபிடிக்கின்ற இந்த புரத்தாசி மாத விரதத்தில் அந்த கடவுளை பற்றி சிந்தனை இருப்பது நல்லது. இந்த வகையில் இப்பெருமானை பற்றி ஆழ்வார்கள் பாசுரங்கள் மூலம் சில செய்திகளை தெரிந்து கொள்வோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு கோவிந்த பெருமானது பெயரை வைக்க வேண்டும் என்று பெரியாழ்வாய் பாடுகிறார். குளமுடை கோவிந்தா கோவிந்தா என்று அழைக்கத்தால் நலமுடை நாராணன் தன் அன்னை நரகம்பூகான் வானுடை மாதவா கோவிந்தா என்று அழைக்கத்தால் நானுடை நாரணன் தன் அன்னை நரகம்பூகான் நல்ல பண்புள்ள பெயர் கோவிந்தன். இந்த பெயரை தாம் பெற்ற பிள்ளைகளுக்கு வைத்தால் பிள்ளையை பெற்ற தாய் நரகமாகிய பாதாளத்திற்கு போக மாட்டாள் என்பது பொருள். ஆந்தாள் என்னும் பெண் ஆழ்வார் ஒரு பாசுரத்தில் சொல்லுகிறார், உன்னுடைய திருவதியை வணங்காத பகைவர்களை வெற்றி கொள்கிற கோவிந்தனே, உன்னை வாய் நிறைய பாடி எங்கள் விருப்பத்தை பெற்று விரதம் இருந்து அதை முடிகிற போது எங்களுக்கு கிடைக்கிற பரிசுகள் பல. அவை எங்கள்கள் நாட்டிலே வாகின்றவர்கள் புகழ்ந்து பேசுகிற மாதிரி கையில் இதுவருக்கு சூடகங்கள் கிடைக்கும், தோல் வகைகள் கிடைக்கும், காதில் இதுவதற்கு தோடுகள் கிடைக்கும், கர்ணப்பூவும் கிடைக்கும், காலில் போட்டு கொள்வதற்கு பாதகம் கிடைக்கும், இன்னும் இவை போன்ற பல நகைகளை நீயும் நப்பி அலையும் சேர்ந்து எங்களுக்கு அணிவிப்பார்கள். அப்புறம் பட்டு ஆடைகள் உடுத்துவோம். பிறகு பால் சோற்றில் நிறைய நெய்யை ஊற்றி எங்களுக்கு வந்த துன்பம் எல்லாம் தீர்ந்து போகும்படி சாப்பிடுவோம். இந்த மாதிரி நீயும் நாங்களும் கூடியிருந்து மகிழ வேண்டும். நம்மாவா நமது பாசுரம் ஒன்றில் பாடுகிறார், பரஞ்சோதி நீ பரமாய் நின் இகழ்ந்து பின் மற்றோர் பரஞ்சோதி இன்மையின் படியோவி நிகழ்கின்ற பரஞ்சோதி நின்னுள்ளே பாதலர்கும் படித்த எம் பரஞ்சோதி கோவிந்தா பண்புரைக்க மாட்டேனே. இந்த பாசுரத்தின் பொருளாவது, நீயே எல்லாம் வல்ல கடவுளை இருப்பதால் நீயே பரஞ்சோதி இருக்கின்றாய், உன்னை தவிர வேறு ஒரு பரஞ்சோதி இல்லை, உன்னிடமிருந்த உலகங்கள் எல்லாம் தோன்றின, ஆகவே எங்களுக்கு பரஞ்சோதியாய் இருக்கின்ற கோவிந்த பெருமானே, நாம் எப்படித்தான் உன்னுடைய பண்புகளை எடுத்து சொல்லுவேன். இன்னொரு பாசுரத்தில் இலே கோவிந்தனை நாங்கள் உன்னை பறிந்து தனிமையிலே வாழுகிறோம், அத்தகைய பிரிவு துயரம் உனக்கு இல்லை, உன் பசுக்களையே விரும்பி அவைகளை மேய்ப்பதற்கு எங்களை விட்டு நீ போய் விட்டாயே, நன்றாக பயத்த பயத்தின் இனிமையான சாறு பாவியான என்னுள்ளே போய் அயுத்தியது, உன்னுடைய இனிய மொழிகளை நினைக்க என் உயிரானது துடிக்கிறதே. இந்த பாசுரத்திலே பசுக்கள் என்ற சொல் விளக்கினத்தை குறிக்காடு உயிர்களை குறிக்கும். எந்த உயிர் கோவிந்தனை தேடி போகிறதா அந்த உயிரையே கோவிந்தன் ஆட்கொண்டு அருளுவான். பழுத்த பயத்தின் சா

யாராக இருப்பவன் கோவிந்தன் கோவிந்தன் பயச்சாற்றை குடித்தவர்க்குத்தான் அதன் இனிய சுவை தெரியும் கோவிந்தனே பெருமாள் பெருமாகளை பாடுகிறவர்களுக்கு தான் அப்பெருமானின் பேரின்பம் கிடைக்கும் என்பது இப்பாசுரத்தின் உளதாகிய விளக்குமாகும். ஆழ்வார்கள் பாடியருள் செய்த இப்படிப்பட்ட பாசுரங்களை பாதி துடிக்கும் போது நமது மனம் உருகி கண்ணீர் தடும்பி உடம்பு தளர்ந்து அப்பெருமானை அடைக்கலமாக கொண்டு விடுகிறோம். அப்பொழுது நம்மிடம் உள்ள அறகங்காரம் அழுகிறது. அயுக்கு பண்புகள் எல்லாம் கழுவ பெறுகின்றன. நாம் துன்மையாகிறோம். அதுவே கோவிந்த பெருமானி விரதத்தின் தத்துவம் என்று சொல்லி என் உரையை நிறைவு பெறுகின்றன.

திருத்தொண்டர் கோவிலன் ஆறுமுகம் அவர்கள் ஆற்றிய உரைக்கு எமது பெரும் நன்றியை கூறுகின்றோம். எமது சிறப்பு நிகழ்ச்சிக்கு மீண்டும் வருகின்றோம்.

கோவிந்த பெருமாளுக்கு உகந்த மாதமான புரட்டாசி மாதம். இந்த மாதத்தில் சனிக்கிழமைகளில் பெருமாளுக்கு விரதம் இருந்து திருக்கோயிலுக்கு சென்று தரிசனம் பெறுவதால் சகல நலங்களும் கை கூடும். புரட்டாசி கோவிந்தன் திருவிழாவினை முன்னிட்டு உங்களுக்கு சில அறிவிப்புகள். இனிவரும் அக்டோபர் மாதம் சனிக்கிழமை 3ஆம் தேதி அன்றைக்கு கோவிந்தன் திருவிழா ஓர் இரவு முழுதும் ஓல் நைட் கோவிந்தன் திருவிழா நடைபெற உள்ள திருக்கோவில்களிலும் இடங்களிலும் லீக் சொல்பெரினு அருள்மிகு வக்ரகாளியம்மன் திருக்கோவில் வக்வா கானம் தெருவில் உள்ள அண்ணாதுரை தமிழ் கழகம் கியூபிப் லோரிட்டு கன்வென்ட் ரோட் சிவ சுப்பிரமணியர் கோவில் கழகம் அவென்யூ சுபியா ரெஜ்வி அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் சேம்பியர் பிச்சிவேரே தமிழ் உபகார சங்கம் லக்ரிமோ சேம்பியர் ஸ்ரீமது மாரியம்மன் பரோபகார சங்கம் பெடேடாம் காசி கிருஷ்ணசாமி தமிழ் கழகம் டேனிங்காம் த்ரியுலி அண்ணா சர்க்கிள் கழகம் புசிரோ பிதோ உபகார தமிழ் சங்கம் பவியோ கப்மலோ அருள்மிகு திரௌபதி அம்மன் திருக்கோவில் லசூதீன் லெஸ்காலியே அருள்மிகு சிவசுவாமியர் திருக்கோவில் லபாராக் லெஸ்காலியே அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் ராயல் ரோட் வியூ கம்போ அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் ராயல் ரோட் போஷரி அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் ராயல் ரோட் சுமங்கோனி அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் நாம் குறிப்பிட்ட திருக்கோவில்களிலும் இடங்களிலும் எதிவரும் அக்டோபர் மாதம் சனிக்கிழமை 3ஆம் தேதி அன்றைக்கு கோவிந்தன் திருவிழா ஓர் இரவு முழுதும் ஓல் நைட் மாலை 5 மணி அளவில் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை விடிய காலையில் 5 மணி வரை கோவிந்தன் திருவிழா நடைபெற உள்ளது. மேலும் இச்சனிக்கிழமையும் எதிவரும் அக்டோபர் மாதம் 3ஆம் தேதியும் கோவிந்தன் திருவிழா நள்ளிரவு வரை டில் மிட் நைட் நள்ளிரவு வரை நடைபெற உள்ள திருக்கோவில்களிலும் இடங்களிலும் கிளேஃபோ ஃபெனிக்ஸ் ஸ்ரீ சாம்பமூட்டி திருக்கோவில் ஜோன் கெனிதி வாக்வா தமிழ் சாந்த குணானந்த சபை ஜுபாய் தமிழ்

முன்னேற்ற கழகம், பூபா சென் பியர் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில், கோயில் ஆஃப் போர்ட்லூயி, டுகூசோ ஸ்ட்ரீட், மதுரை, தர்ம சங்கம், போஜிசாக், பெல்விபிலு, திரௌபதி தமிழ் கோவில் கழகம், அலைமாங்கோட், வாகூர், குட்லேண்ட்ஸ், அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில், ரோயல் ரோட், குட்லேண்ட்ஸ், சிவ சுப்பிரமணியர் கோவில் சங்கம், அபவேல், சுச்சிஸ் ரோட், மாரியம்மன் கோவில் கழகம், பிச்சிபா பிள்ளையார் வியசஷ், அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில், சென் ஜூலியன் வில்லேஜ், அருள்மிகு சிவ சுப்பிரமணியர் திருக்கோவில், கிளிமான்சியா, அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில், ரோயல் ரோட், ரிஷானு, ஸ்ரீ மகா காளியம்மன் திருக்கோவில், கோபா, யுகோவ், ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கோவில் சங்கம் ஆகிய திருக்கோவில்களிலும் மற்றும் இடங்களிலும் இனிவரும் இச்சனிக்கிழமை அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி அன்றைக்கு கோவிந்தன் திருவிழா நள்ளிரவு வரை மித்தில் மிட் நைட், அதாவது மாலை 4 மணிக்கு அளவில், நள்ளிரவு 12 மணி வரை கோவிந்தன் திருவிழா நடைபெற உள்ளது. கோவிந்தன் திருவிழாவினை முன்னிட்டு நீங்கள் கேட்டவை எமது அறிவிப்புகள். சிறப்பு நிகழ்ச்சிக்கு மீண்டும் வருகின்றோம். இருவரும் இந்த பாடல் சீரும் சிறப்புடன் என்ற மங்களகரமான கும்மி பாடலில் காலத்தால் அழியாத ஒரு பாடல். காலச்சென்ற இசைமணி ஓடுவர் அரங்கனாகி நாயுடு அம்மையார் தம் கம்பீரமான குரலில் போற்றும் ஒரு பாடல் சீரும் சிறப்புடன்.

திரு அனில் சக்கரவர்த்தி அவர்கள் இசையமைத்து பாடிய கண்ணபிரானை போற்றும் பக்தி மிகும் இந்த பாடலை உங்களுக்காகவே

பாடலை எங்கேயும் சோம்பாவில் இருந்து திருமதி அம்மா மனோன் பெருமாள் பேரன் சோமசேகரன் சோழன் பேட்டி செந்தாமரை தியானா மகள் மார் சஞ்சீவன் ஜேசன் மருமகள் செந்தி கெசிலா பாட்டி தங்கச்சி சுபமா தம்பி தங்கைமார்கள் அன்னிமார்கள் மாலினி வனிசா வசந்தா ரூபி மற்றும் கோவில் அச்சகர் சுப்ராய்து மற்றும் தமிழ் அவையார் சங்கத்தார்கள் உறுப்பினர்கள் சார்பிலும் அன்புடன் வழங்கும் இந்த பாடல்

புரட்டாசி கோவிந்தன் விரடட்டியொட்டி எமது வானொலியில் நாம் வழங்கி வரும் சிறப்பு நிகழ்ச்சிகள் காலைதோறும் எமது மொரிஷியஸ் வானொலியில் 5:35 மணி முதல் 5:50 மணி வரை அரங்கநாதன் ஆராதனை என்னும் சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகி வருகின்றது. எமது ஆரம்ப்ரை வானொலியில் இதே வானொலியில் இதே அலைவரிசைகளிலும் காலைதோறும் 7 மணி முதல் 8 மணி வரை திருமால் திருவருள் என்னும் சிறப்பு நிகழ்ச்சியை கேட்டு வருகின்றீர்கள். எமது மொரிஷியஸ் வானொலியில் நாள்தோறும் பிற்பகல் 1 மணிக்கு தொடங்கி 1:30 மணி வரை கண்ணன் அமுதம் என்னும் சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகி வருகின்றது. மேலும் செவ்வாய்க்கிழமை தோறும் எமது மொரிஷியஸ் வானொலியில் மாலை 4 மணிக்கு கோவிந்தன் துணை என்றொரு சிறப்பு நிகழ்ச்சியை நீங்கள் கேட்கலாம். இரவு தோறும் எமது மொரிஷியஸ் வானொலியில் 7:30 முதல் 7:30 வரை பெருமாள் அருள் என்னும் சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகின்றது. மேலும் இந்த கோவிந்தன் திருவிழாவினை முன்னிட்டு எமது வானொலியிலும் மற்றும் தொலைக்காட்சியிலும் ஆண்டுதோறும் தவறாமல் ஒரு குறிப்பிட்ட திருக்கோவில்களிலும் நடைபெறப் போகும் கோவிந்தன் திருவிழாவின் போது சிறப்பு நிகழ்ச்சி கலை நிகழ்ச்சிகளை நேர் அஞ்சல் செய்யப்பட்டு வருகின்றது. கோவிந்தன் திருவிழாவினை முன்னிட்டு நீங்கள் கேட்டவை அறிவிப்புகள்.

தித்திக்கும் ராமனை போற்றும் பாடலை நீங்கள் கேட்டீர்கள். இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை செப்டம்பர் 29ஆம் நாள், செப்டம்பர் மாதத்தின் இறுதி செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கு பிறந்த நாள். நல்வாழ்த்துக்களுடன் நாம் வழங்கும் அடுத்த பாடல், புண்ணிய தினம் இன்று பிறந்த நாள் அல்லவா?

அடுத்த பாடலை த்ரியோலே உளிர்ந்து சலுனி தண்டனி பிறந்த நாள் விழாவுக்காக கணவன் பரமா மகன்மா தீவன் சோழன் மாமன் நந்தன் அத்தேவினுட் ஜெலினா வெலன் எழிலன் சூரவேல் அத்தே ஜினி மாமன் தேவா தண்டனி குடும்பத்தார் ஐக்குழு குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். இங்கிலாந்து வெளிநாட்டில் வசித்து வரும் செல்விதா த்ரிவாசன் பிறந்த நாள் விழாவுக்காக கணவன் வேல் மகன் மகள் அலவி மருமகன் கெவின் நியூகோ உளிருந்து மாமியார் தேவி அழகன் சதா பேபி வாணி நிஷ்டா அமைதி மற்றும் த்ரிவாசன் குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். கோமோலில் ஊழிருந்து மனோன் தனாயன் பிறந்த நாள் விழாவுக்காக கணவன் வாசன் மகன் அலன் மருமகள் கீரவாணி பேரன் எதன் மகள் வெரேனா லிங்கா கஷினா குஷினா விஷால் மற்றும் ஃப்ரம் வக்வா அம்மா வினுடா இயவு ரகுபா குடும்பத்தார் தனாயன் குடும்பத்தார் ஆகியோரின் சார்பில் உள்ள வாக்களை கூறுகிறார்கள். புலேகூர் ஃபிளாக் ஊழிலிருந்து திருமதி ராஜேஸ்வரி அழகிரி பிறந்த நாள் விழாவுக்காக கணவன் கோவிலன் மாலாதேவி அன்னி ராமகிருஷ்ணா அம்மாதேவி மணி ஈஸ்வரன் விநாயகன் விஜயலட்சுமி அக்கா ராஜேந்திரி குமாரேசன் வேகா மோகன் கிவியான் விவான் அம்பிகை அருமை மற்றும் நர்சிகது குடும்பத்தார் அழகிரி ரங்கா மாணிக்கம் குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் அம்மா வினோதா இயாபு சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். ஃபிளாக் ஊழிருந்து அருவி சின்னப்பெல் அபிகாது

रेंड नाल विराव का गए जोड़ियन आलवन रचमी अमा विमला पराजन तंबी अरुलन मट्रुम चिनपिल कुडुमतार आयोरिन साबिलुं नर्वाटकली कुरुंदार्कल रिवसाइट फिनिक्स उरिलुंद सिदा मरुदे पिरंड नाल विराव का गए क्योपे पुलरिंद तंगे नलिदा चिनपन मट्रुम मरुदे कुडुमतार சின்னப்பன் குடும்பத்தார் ஆகியோரின் சார்பில் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். லாகைமோ சேம்பியர் ஊரிலிருந்து வேளாண் மருடி பிறந்த நாள் விழாவுக்காக அம்மா மனுதா பா கிருஷ்ணன் அக்கா பல்லவி செல்வனி அத்தோந்தே ஜெலினா த்ரிஷா பிரஷன் அப்பாய் தேவி மற்றும் மருடி குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். இதோ நாம் உங்களுக்காக வழங்கும் இந்த பாடல் நம் உள்நாட்டு கலைஞர்கள் வழங்கும் பாடல்கள். இதோ விருஷி அனுஷ்கா பசாமி அவர்கள் குரலில் வரும் அருமையான ஒரு பாடலை உங்களுக்காகவே

இந்த பாடலை மூக்காவிலிருந்து அக்கா நீலம் கணவன் கோவிந்தன் அமாசை குடும்பத்தார் வாக்குவா ஊழிருந்து அம்மா அன்பு அம்மா அமைதவழி போனன் ஓக்குள்ளே உளிருந்து தங் மகள் வனிதா மருமகன் காசன் மற்றும் ராமன் குடும்பத்தார் பொன்னன் குடும்பத்தார் ஆகியோரின் சார்பில் போர்ட்வீஸ் உளிருந்து அம்மா தேவி அப்பாசாமி கணவன் தர்மா அப்பாசாமி குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் நாம் அன்புடன் வழங்கும்

சிறப்பாக இந்த பாடலை வதி முட்டுசாமி பிறந்த நாள் விழாவுக்காக கிறிஸ்தன் கோவிலன் நிவா நிம்லா செல்வி சருவன் செல்வின் நிலா சத்யா விலா ஸ்மிதா மற்றும் லிஸ்கலி திருக்கோவில் உறுப்பினர்கள் சார்பிலும் ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகிறார்கள்.

உங்களுக்கு ஓர் அறிவிப்பு. எமது துளிக்காட்சி அறிவிப்பு. இன்று செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணிக்கு எமது தேசிய துளிக்காட்சியில் தமிழ் அலைவரிசையில் தமிழ் சேனல் 6 எஸ்பெஷல் புரட்டாசி மெட்ராஸ் சமையல் என்றொரு தலைப்பினை சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும் என்பதை உங்களுக்கு மகிழ்ச்சியுடன் அறிவிக்கிறோம். எனவே அச்சிறப்பு நிகழ்ச்சி பார்க்க காண தவறாதீர்கள்.

திருமால் திருவருள் சிறப்பு நிகழ்ச்சி யாவும் முடிவு பெற உள்ளது. சரியாக பிற்பகல் ஒரு மணிக்கு ஒளிபரப்பாகும் இவரது அடுத்த சிறப்பு நிகழ்ச்சி கேட்க மறவாதீர்கள். உங்கள் அனைவருக்கும் என் உளம் நிறைந்த வணக்கம், நன்றி. அசைக்க முடியாத நம்பிக்கையோடும் எல்லையற்ற நேர்மறை ஆற்றலோடும் நிறைவு பகுதியை எட்டியுள்ளது. வணக்கம், நன்றி.

பக்தி மிகும் பாடலை பாடினவர் திருமதி ஜீவாஸ்ரீ பருமனும் அவர்கள் குழுவினரும் நம் நிகழ்ச்சிக்கு பிறகு வருவது அன்பர் வர்ஷ் அவர்கள் வழங்கும் தெலுங்கு மொழி